வாங்கி இதிலே வாங்கின் பாபு பிரா குஷ்டன் குஷ்கு தாயிக் விரன் நாமுச ஷரஃப ரசன ஷங்கால் நாமுச பெஷரோஜ ஜியான குர்துஸ்தான் ஐ கஜு கோர்த்தின் மே ஐ லவானின் குர்து ஐ கலே குர்துஸ்தான் நெஹிலின் குர்துஸ்தான் ஜிதஸ்தேரே ஐ பெஷ்மர்கே ஐ கிரில்லா Kurdistan bir salan desteğim ama bu veke behişte kaala nehirin tek biçi hem bu yek den bu yek dest bin Kurdistan ebi parizin hevye bilin bikin etbire poşimani bin desti istuhari veri nehirin ver nedin ver hobidin ver fadan jiyane yan